0: ஓ பாட்டு தூடா.
1: ஆப் சுன் ரஹே ஹே கத்தர் கா நம்பர் ஒன் ரேடியோ ஸ்டேஷன் ரேடியோ ஒலிவ் 106.3 FM.
2: பிந்தாஸ்.
3: Joy Alukas brings you the joy of summer. The coolest deals on jewelry purchases for this summer are here. Free cash vouchers on your diamond jewelry purchases. 3.99% onwards assured lowest making charges. And 0% deduction on